மணிசங்கர் வரப்பிரசாத் சினிமா நினைச்சி நகாஷ் அசீஸ் அண்ட் விஷால் தத்லானி பண்ணலாம் லவ்லி சங்கத்தை வினைசாரும் சோ மாதிரி 357 கிராஸ் அப்பை 21 செகண்ட்ஸ் அப்பேந்தி மன சந்திரே சந்திரி ஷோ டைம் சோ மாதிரி நேன் அடிக்கின க்வெஸ்டன் கி நெக்ஸ்ட் மெசேஜ் மனக்கு நிஜமாபாத் ஜில்லா உம்மட நினைச்சி மம்மி ஜெயனுதீன் இங்க ஸ்னேகபானு ஜெயனுதீன் பம்பிச்சாரு ரைட் ஆன்சர் எக்ஸாக்ட் கா அண்ட் நெக்ஸ்ட் மூசாபேட் மெஹபூப் நகர் ஜில்லா நினைச்சி எம் நரேஷ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பம்பிச்சாரு ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஜெயம் பாஷா ஃபேமிலி கர்னூல் நினைச்சி ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் மெசேஜ் அயிட்டே ஹம்பாபுரம் நினைச்சி చిరంజీవి గారు అండ్ ఫ్యామిలీ మెంబర్స్ పంపించారు రైట్ ఆన్సర్ అండ్ నెక్స్ట్ కాళ్ళ శ్రీనివాసరావు గారు అండ్ ఓకే నందన్ జగదీశ్వరరావు గారు ఇంకా లక్ష్మీ కాజు నుంచి రైట్ ఆన్సర్ పంపించారు సో మరి అందరూ కూడా లవ్లీ లవ్లీగా పంపించారు అన్నమాట రైట్ ఆన్సర్ ఇంతకీ ఆన్సర్ ఏంటంటే కోలా ఓకే సో మరి